0: ཡིན དེ ཙམ ཅི གི ཆེ མ་ ཤེ
1: དོ་ཏ དེ ནེ ཅི ཡང མིན དོ
2: དེ ལེ ཕེ དོ
0: ཡིན དེ ཙམ ཅི དོ
2: Yes.
0: Chimna, tenji.
3: Ngā zhī rā chū nā gā lē. Ngā zhī zhī zhī tū kī. Ngā chīm nā tū chī tā. Rāng kārshī tī gītā, rēpōng chīngjī, nē rāng sīm nūma chū ā. Nē ngē rāng hāmsī nā chīsh, nē chākbī ngā gyab kā yung gītā.
4: Ngā tēmbē gyab lāng kī pōnyā tā, bātūp kī chū bā rītā. Mī ngē rāng nē chākbū gyab lēsh.
3: Chū chū!
4: Wow, wow!
3: Chū chū!
4: Wow, wow!
3: Chū!
4: Wow!
3: Chū chū!
4: Wow!
3: Chū chū chū chū!
4: Wow!
3: Rāng lā tā kia tī lā yā mār bē. Kē bā ngā tōng chū nā chī ā. Ngā tāng tō xī mē tā. Mī ngā rā ngā chō kwe chī lā mā tī ā.
0: Ngā tā kia bā tīn chē tū gē.
4: Tē sū!
5: Nian ge you li jiang jiao.
3: Ge ba tong zhi ma qi xi. Na tan duo xi mei da.
6: Ming er a, ye chao gui qi le ma de a.
3: Na ming er mi, na qi lang zu de chao bu jin de ye bu zam yi. Ran han zu de nian duo zai bu zai ge.
6: 让给俺做，从嘴巴，咱们这买点那粗细哦。我那这边，全让俺做芝麻，俺做芝麻炒不得。让给俺，我心中哎。应该请。嗯嗯嗯嗯，这个马上啊。我去，他都让了牙齿是牙龈。 nge papa me be che le khir kang ge che mu mang bu che da de ro che bu ji
0: jiang jia ran dun de khir kang ge na wa tu ge
6: min tu na khir kang ge na wa min tu kai ye se na zhe mi di to nga ya xue qi nian ge hun hun da che ba wu ye pu qi ye tan du zhe mi di to lo du qi xue ta xin ba sang xi jin jin qi ren ye be chao bu so nie qi le ye ta ne su nga khir kang ge na wa yong ma ri
5: 前那得比呀，顶这一呢，俺心里落底数。嗯，顶你超过你不记得？这个嘛啥？去让做新郎穷送。但是对于这么大的人，穷都给拉回去那一不是？嗯，然后都是拿了得不着。所以来得不及了，张家中顶这几月不着。
6: 哎，俺们该家他妈是的，没去钱呢，俺听到的叫我记着耶。
3: 你今天可把用不着？哎，
6: 让个老板，这么难忙，我得多少心给俺做，没老板看着。嗯，今朝来老板要是。嗯，走走，俺这趟都恰恰才俺找的。
7: lamta ringu so za rangge la ves timna so da mo lo bi no shira nyo bu twa
1: jangga rangge je wo ke de se ba
4: rangge la kwa ni ja ko je je kong ke go chim bu ni ja ka ba ya de
8: 체당전배
9: Lutasin
10: 把养不家的铁枪不行之类下留在电波前的身边没事你不懂身不地不久呢叫我可是这边的领主用意所以呢他同意呢他同意呢他才人不觉得他切切就这些电话马队给我素养呢汤不穷呢铁脸怕把劲